பயங்கினாய். பாபா பாபா அம்பரு பூபு அமுருசி அக்கி குக்கு அசாமலபா ஹீனனா ஹீனனா ஹு இஸ் லை கம் டு மீ ஹீனனா பேஜானு பேஜானு பேஜானு பேபி அவோ பியாரா மாவு சாசுமா யாசவுல லாட்டி.